இருக்கணும் புலனும் பாடணும் சராசரசம் ஜோபு காரணம் ஜனே லிகே தரணாஹே.